0: சந்தோஷம். குட் பாய்ஸ், குட் பாய்ஸ். சௌத்ரி பாபு, வாட்ஸ் நியூஸ்?
1: குருதேவ், வி ஹவ் கம் டு ஆஃபர் அவர் கிராட்டிடியூட் டு யூ ஃபார் யெட் அனதர் ஆக்ட் ஆஃப் கிரேஸ் அண்ட் மெர்சி. ஆல் தி ரெசிடென்ட்ஸ் ஆஃப் ஆனந்த சரோவர் ஆர் அப்சல்யூட்லி ஃபைன். யூ ஹாவ் சேவ்ட் அஸ் அகெய்ன் குருதேவ், யூ ஹாவ் சேவ்ட் அஸ். குருதேவ், திஸ் இஸ் டாக்டர் டேவிட் அண்ட் ஹீ ஹாஸ் சீன் யுவர் மிராக்கிள்.
2: Namaste, Gurudev. I heard a lot about you. They believe that you have warded off their calamity. I come to pay my respects to you, Gurudev.
0: Satchidanand. Master is like a kalpavriksha. You get what you desire. I merely reflect your inner urge. Bhau, go back. Go back happily. Anand mein raho. Are, Raghunath? When did you come?
3: Just a while ago, Gurudev. You know the desire in this heart too. I am waiting for the fruition.
0: Yes, yes. It shall happen.
3: Then can I present the plans? I have brought them.
0: Raghunath, everything has its own time. Let time ripen. Let time ripen. Come. You have come from a very great distance. Refresh yourself. Come.
4: Chaitanya Dham is now a spiritual sanctuary for all, encompassing regions, religions and social strata. It has become a haven to which men throng with their prayers, mundane and spiritual, and leave contented with the belief that their benign Gurudev Shantanand might delay but will never deny their prayers. Aptly, in that sacred garden blossom three young men, Vaibhav, Gaurav and Saket, tended to and tutored by their preceptor Shantanand.